தமிழ் ஓசை. இது மெல்பர்ன் 3ZZFM வானொலியின் தமிழ் சேவை. தமிழ் ஓசையின் நிகழ்ச்சிகளை பிரதி வியாழன் தோறும் இரவு 8 முதல் 9 வரை 93.3 பண்பலை அலைவசலின் ஊடாக மெல்பர்னிலும் 24 இன்ப தமிழ் வானொலி மற்றும் எமது 3ZZ வானொலிகளின் இணைய முகவரிகள் ஊடாக உலகம் முழுவதும் கேட்டு இன்புறுகின்ற எமது அபிமான நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இனிய தமிழ் ஒசை நெஞ்சங்கள், இன்று ஆகஸ்ட் மாதம் உலக பொதுமறையாம் பொய்யாமொழி புலவர் திரு வள்ளுவரின் திருக்குறளிலிருந்து நாம் இன்று தரும் குரல் இடுக்கண் அழியாமை என்ற தலைப்பின் கீழ் குரல் இலக்கம் 624. மடுத்த வாயெல்லாம் பழன்னான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து. இந்த குரலுக்கான விளக்கம் யாது? தடங்கள் நிறைந்த கரடு முரடான பாதையில் பெரும் பாரத்தை எருது இழுத்து கொண்டு போவது போல விடாமுயற்சியுடன் செயற்பட்டால் துன்பங்களுக்கும் முடிவு ஏற்பட்டு வெற்றி கிட்டும் என்று இந்த குரல் பொருள்படுகின்றது. அன்புக்குரிய நேயர்களே, வார வாரம் உங்கள் அபிமான மெல்பர்ன் உலகம் பூராவும் நேரடியாகவும் மற்றும் எமது 3ZZ வானொலி இணையத்தின் ஊடாக கடந்த 3 தமிழ் ஓசை நிகழ்ச்சிகள் வரையும் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய எமது 3ZZ தமிழ் ஓசை நிகழ்ச்சியில் வரலாற்றில் இவ்வாறு நினைவில் நீங்காதவர் பதிவில் இவ்வாறு மறைந்த மூத்த ஒளிபரப்பாளர் விமல் சொக்கநாதன் அவர்கள் நினைவான நினைவு பதிவும் வரலாற்று குறிப்புகளும் ஆடிப்பெருக்கின் சிறப்பு பற்றிய பார்வை, மேலும் கடந்த வார இறுதியில் நண்பர்கள் தினத்துக்கான பாடல் மற்றும் சிந்தனையை தூண்டும் மறைந்த நடிகர் இயக்குனர் மணிவண்ணன் நடித்த திரைப்பட காட்சி, கணபதி அப்புவின் கால கணிப்பு நிகழ்ச்சியில் மலேக தமிழர்களின் பூரண விடுதலை என்பது ஈழத்தமிழ் மக்கள் என்ற சுயாட்சியில் தான் தங்கியிருக்கும் என தலைப்பிலான அவருடைய பார்வை, நியூசிலாந்து மண்ணிலிருந்து வண்ணையூரான் வழங்கும் நியூசிலாந்து தமிழ் மையத்துக்காக தயாரித்த தற்போதைய இலங்கை அரசியல் குழப்பங்கள், ஜனாதிபதியின் இந்திய பயணம் என்பவை தொடர்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு அனந்த் பாலகிருஷ்ணன் அவர்களுடன் நடத்திய கலந்துரையாடலின் இறுதி பகுதி, இதன் முழுமையான செவ்வியை கடந்த வாரம் இன்ப தமிழ் வானொலியிலும் நியூசிலாந்து தமிழ் மைய யூடியூப் தளத்திலும் கேட்டிருப்பீர்கள். மற்றும் நியூசிலாந்து மண்ணிலிருந்து எமது அரசியல் ஆய்வாளர் வண்ணையூரான் வழங்கும் தற்போதைய இலங்கை அரசியல் பற்றிய அரசியல் கண்ணோட்டம், அறிவித்தல்கள், பாடல்கள் என்பன இன்றைய 3ZZ தமிழ் ஓசை நிகழ்ச்சியிலே இடம்பெற காத்திருக்கின்றது. எமது வாராந்த தமிழ் ஓசை நிகழ்ச்சிகள் இன்னமும் முன்கூட்டியே முன்பதிவு செய்யப்பட்டு எமது வளமையான நேரமான 8 முதல் 9 வரை ஒளிபரப்பாகின்றது. உங்கள் அறிவித்தல்கள், செய்திகளை முன்கூட்டியே அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். எமது 3ZZ தமிழ் ஓசை நிகழ்ச்சிகளை வியாழன் இரவு 8 மணிக்கும் வெள்ளிக்கிழமை

காலை 10 மணிக்கும் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கும் மற்றும் ஐரோப்பிய நேர்களுக்காக இரவு வேளைகளும் மறு ஒளிபரப்பாக 24 மணி நேர இன்ப தமிழ் வானொலி மீண்டும் நேர்களுக்காக ஒளிபரப்பு செய்கின்றது. 3ZZZ வானொலி நிலைய விதிப்படி ஒவ்வொரு மணி நேர ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் குறைந்தபட்சம் 50 அங்கத்தவர்கள் இருக்க வேண்டும். இந்த காலப்பகுதியில் தமிழ் ஓசையோடு அங்கத்தவர்களாக சேர்ந்தோ அல்லது காலாவதியான உங்கள் அங்கத்துவத்தை புதுப்பித்து 3ZZZ தமிழ் ஓசையை தொடர்ந்தும் வானொலிகளில் கவிழ்ந்து வருவதற்கும் எமது ஒரு மணி நேர ஒளிபரப்பை விருத்தி செய்வதற்கு உதவிடும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். பேரன்புக்கும் மதிப்புக்குரிய நேர்களே, எமது வானொலி சேவை தொடர்ந்தும் வெற்றிகரமாக இயங்க நேர்களாகிய உங்களுடைய முழுமையான ஆதரவும் பங்களிப்பும் எமக்கு தேவை. எமது வானொலி சேவையை தொடர்ந்தும் பயன்படுத்தும் அமைப்புகளும் தனிப்பட்டவர்களும் உங்கள் நன்றியையும் ஆதரவையும் உங்கள் தனித்துவமான பங்களிப்புகளின் மூலம் அது சிறியது என்றாலும் பரவாயில்லை உங்களது அன்பை தெரியப்படுத்துங்கள். 3ZZZ வானொலிக்கான உங்கள் நிதி பங்களிப்புகள் வரி விலக்குதலுக்கு உரியது என்பதையும் அறிய தருகின்றோம். இந்த நேரத்திலே வானொலி துறையின் மூத்த ஒளிபரப்பாளர் மற்றும் பன்முக ஊடகவியலாளர் விமல் சொக்கநாதன் அவர்களின் திடீர் மறைவு அதிர்ச்சி அளிக்கின்றது. மூப்பின் காரணமான இறப்பெனில் ஓரளவு இயக்கிய நியதியை புரிந்து கொள்ளலாம். எனினும் முதிர் பருவத்திலும் ஒரு இளைஞரை போல் செயலாற்றி வந்த ஒருவர் அகால மரணம் அடைந்தமை வருத்தம் அளிக்கின்றது. வெகு வேகமாக அழிந்து வரும் மரபுசார் நெறிமுறைப்படுத்தப்பட்ட தமிழ் ஒளிபரப்பு துறையின் முன்னோடிகளில் மிக கனதியான சமகாலத்து அடையாளங்களில் ஒருவராகவும் தமிழ் ஊடகத்துறைக்கு இறுதி வரை காத்திரமான பங்களிப்பை வழங்கியவர்களில் ஒருவராகவும் விமல் சொக்கநாதன் அவர்கள் விளங்கினார். ஒளிபரப்பு துறையை கடந்து எழுத்து துறையிலும் மிக காத்திரமான பங்களிப்பை வழங்கிய அவர் வானொலி கலை, விமலின் பக்கங்கள், லண்டனில் இருந்து விமல் ஆகிய நூல்கள் ஊடாக தன்னுடைய ஊடகத்துறை கற்கைகளையும் அனுபவங்களையும் அடுத்த தலைமுறைக்கான பதிப்புகளாகவும் விட்டு சென்றுள்ளார். செழுமைமிகு தமிழ் ஒளிபரப்பு துறையின் ஆதி மூலம் இலங்கை வானொலி முதல் இலங்கை வானொலியின் ஆதி மூலம் பிபிசி தமிழோசை வரை தனது சேவைகளை வழங்கிய அவர் உலகத்தில் உள்ள பல தமிழ் ஊடகங்களுக்கு ஒளி எழுத்து என்று தனது பன்முக பங்களிப்பை வழங்கியதோடு வழிகாட்டியாகவும் விளங்கியுள்ளார். தன்னுடைய ஒளிபரப்பு அனுபவங்களை குறிப்பாக தகவல் திரட்டலில் எவ்வளவு நுணுக்கமும் நுட்பமும் வேண்டும் என்பதையும் பிபிசி ஊடகவியலாளர்கள் பின்பற்றும் செய்தி சேகரிப்பு நடைமுறைகள் குறித்தும் புதிய அறிவிப்பாளர்களுக்கும் விளக்கி கூறியுள்ளார். முக்கியமாக பிற நாட்டு தலைவர்கள், பிரமுகர்கள், அரசியல்வாதிகள், நாடுகள், நகரங்கள், நிறுவனங்கள் ஆகியவற்றின் பிறழ்வில்லாத உச்சரிப்புகளை உறுதி செய்வதன் முக்கியத்துவத்தை அப்போது வலியுறுத்தி கூறுவார். இங்கிலாந்தில் சட்டம் பயின்று சுமார் 4 தசாப்தங்களுக்கும் அதிகமாக தொழில் முறையிலே ஒரு முழுநேர சட்டத்தரணியாக விளங்கிய போதிலும் தன்னை ஒரு ஒளிபரப்பாளனாகவே பிரதானமாக அடையாளப்படுத்தியமை ஒளிபரப்பு துறை என்பது எவ்வளவு கனதி மிக்கது என்பதனையும் அவர் அதனை எவ்வாறு கனம் செய்தார் என்பதனையும் புரிந்து கொள்ளலாம். சமகாலத்தில் கற்றுக் கொடுக்க ஆசாங்கள் அற்ற சமூக ஊடகத்துறைகளின் வியாபிப்பும் யாரிடமும் கற்றுக்கொள்ள விரும்பாத கத்துக்குட்டிகளை கொண்ட அலைபேசி ஊடகவியலாளர்களையும் கொண்ட நெறிமுறை அற்ற சமூக ஊடக பிறழ்வுகள் மத்தியிலே விமல் சொக்கநாதன் அவர்களின் இழப்பு தமிழ் ஊடக பரப்பில் இட்டு நிரப்ப முடியாத வெற்றிடமாகும். அன்னாரின் பிரிவால் துயரம் அடைந்துள்ள குடும்பத்தாருக்கும் ஊடகத்துறை சகபாடிகளுக்கும் அவரது அபிமானிகளுக்கும் எமது ஆழ்ந்த இரங்கல்களை பதிவு செய்கின்றோம். குரல் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இதற்கான பொருள் சான்றோர்களின் பெருமையை இந்த உலகில் அழியாமல் நிலைத்து நிற்கும். இதற்கு அவர்களது அறவழி நூல்களே எடுத்துக்காட்டாகும். இந்த வேளையிலே ஆடிப்பெருக்கு நாள் தமிழ் மாதமான ஆடியில் வரும் 18ஆம் நாளைத்தான் ஆடிப்பிறக்கு, ஆடி 18, 18ஆம் பெருக்கு என பல பெயர்களிலே கொண்டாடுகின்றார்கள். இன்று ஆடி 18 மிகவும் முக்கியமான ஒரு நாளாகும். பெண்கள் காவிரியை அம்மனாக தாயாக நினைத்து ஆற்றில் தண்ணீர் வரும் நாளில் அங்கு சென்று வணங்கி ஆசி பெற்றால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். குடும்பத்தில் சந்தோஷமும் சுபீட்சமும் ஆற்றி நீரை போல் பெருக்கெடுத்து ஓடும் என்ற நம்பிக்கையோடு அதுக்கு மரியாதை செய்யும் விதமாகவே அந்த நாளின் காவிரி கரையில் கூடுகின்றார்கள் மக்கள். இம்முறை தமிழ்நாட்டில் நீர்நிலைகள் நிறைந்து அந்த ஆடிப்பெருக்கு உண்மையான ஆடிப்பெருக்காக அமைந்துள்ளது. ஆடிப்பெருக்கு நாளில் புதிதாக திருமணம் முடித்த பெண்கள் புதுத்தாளி மாற்றப்படும் விழாக்களும் பரவலாக தமிழ்நாட்டிலே கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதே போன்று புராண கதைகள் பல உண்டு. ஆகிலும் புராணங்களில் கூறப்படும் ஆடி 18 என்பது மகாபாரதத்தில் நடைபெற்ற குருஷேத்திர போரின் இறுதி நாளான 18ஆம் நாளை குறிக்கின்றது. அதர்மன் அழிக்கப்பட்டு தர்மம் நிலைநாட்டப்பட்ட இந்த நாள் தான் 18ஆம் போர் என்றும் அழைக்கப்படும். ஆடி 18ஆம் நாளாகும். இந்த நேரத்திலே நேர் ஒருவர் ஆடிப்பெருக்கு 18க்காக அனுப்பிய வாழ்த்து அன்பு பெருக்கு, அறிவு பெருக்கு, ஆற்றல் பெருக்கு, இன்பம் பெருக்கு, ஈகை பெருக்கு, உவகை பெருக்கு, ஊக்கம் பெருக்கு, நல்லெண்ணம் பெருக்கு, ஏற்றம் பெருக்கு, ஒற்றுமை பெருக்கு, ஓதல் பெருக்கு, ஔவை மொழி பெருக்கு, வணிகம் பெருக்கு, வருவாய் பெருக்கு, எல்லாம் பெருக்கி ஏற்றம் பெருக என்ற வாழ்த்தினையும் வாட்ஸ்அப் மூடாக அனுப்பி வைத்துள்ளார். அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல் வாழ்த்துக்களுடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சிகளுக்குள் செல்கின்றோம்.

0: வரலாற்றில் இவ்வாரத்தில் July 30, 1990 பொத்துவில் காவல் நிலையத்தில் வைத்து ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் 125 மேற்பட்ட தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட பொத்துவில் படுகொலையின் நினைவு தினமாகும். ஆகஸ்ட் மாதம் 1914 இலங்கையில் மன்னாருக்கும் மதவாட்சிக்கும் இடையில் பகல் நேர தொடரூந்து சேவை ஆரம்பிக்கப்பட்ட தினம். 1960 பாகிஸ்தான் அரசின் தலைநகராக இஸ்லாமாபாத் அறிவிக்கப்பட்ட தினம். 2006 இலங்கையின் திருகோணமலையில் ஸ்ரீலங்கா கடற்படை தளம் மீது விடுதலை புலிகள் நடத்திய தாக்குதலில் 15 கடற்படையினர் கொல்லப்பட்டு பெரும் சேதமும் விளைவிக்கப்பட்டது. மேலும் ஆகஸ்ட் 1 தேதி 2007 தமிழ் தேசியத்தின் வழி நடந்த இளவலும் யாழ் பல்கலைக்கழக ஊடக வளங்கள் பயிற்சி மையத்தின் ஊடக கற்கை மாணவனும் சாரளம் சஞ்சியின் ஆசிரியரும் யாழ் மாணவர் பேரவையின் முன்னாள் தலைவருமான சகாதேவன் நிலக்சன் ஸ்ரீலங்கா படையின் ஒட்டுக்குழுவினராலும் புலனாய்வாளர்களாலும் படுகொலை செய்யப்பட்டனர். ஆகஸ்ட் மாதம் 2 தேதி 1989 யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் இந்திய ராணுவத்தினர் நடாத்திய படுகொலைகளில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 71 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். ஆகஸ்ட் மாதம் 2 தேதி 1994 பலாலி ராணுவ தளத்தை விடுதலை புலிகள் தாக்கியதில் உலங்கு வானூர்தி, கவச வண்டி போன்ற பல ராணுவ தளபாடங்கள் தாக்கி அளிக்கப்பட்டன. 2006 திருகோணமலை மாவட்டத்தில் மகிந்தபுர, கிளிவெட்டி, பாலத்தோப்பு, பச்சனூர் இராணுவ முகாம்களை தாக்கி மூதூர் இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் விடுதலை புலிகள் நுழைந்த தினம். 1913 பிறந்த ஈழத்து தமிழறிஞர் வரலாற்றாளர் தனிநாயகம் அடிகளார் அவர்களின் பிறந்த தினமாகும். ஆகஸ்ட் 3 தேதி 2006 திருகோணமலை தோப்பூர் அல் நூரா பாடசாலையில் தங்கியிருந்த பொதுமக்கள் 12 பேர் ராணுவத்தினரின் எறிகணை வீச்சிலே கொல்லப்பட்ட தினம். ஆகஸ்ட் மாதம் 4 தேதி 1948 இலங்கையில் மலேக தமிழரை நாடற்றர்களாக்கும் குடியுரிமை சட்டத்தை பிரதமர் டி எஸ் சேனநாயக்க நாடாளுமன்றத்திலே அறிமுகப்படுத்தினார். 1977 அமுதலிங்கம் இலங்கையின் எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1987 விடுதலை புலிகளின் தலைவர் வியன்னா பிரபாகரன் யாழ்ப்பாணம் சுதுமலையில் முதலிலே லட்சக்கணக்கான மக்கள் முன் தோன்றி உரையாற்றிய தினம். தேசிய தலைவரின் வரலாற்று சிறப்புமிக்க சுதுமலை பிரகடனம் என்று இதில் சொல்லப்படுகின்றது. அன்றைய தினத்திலே இந்திய இலங்கை ஒப்பந்தம் எமது தேசிய இன பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தராது என்பதனை தீர்க்க தரிசனமாக கூறியிருந்தார். 2006 வறுமைக்கு எதிரான அமைப்பு என்ற பிரெஞ்சு அரச சார்பற்ற அமைப்பின் 17 தமிழ் நிவாரண பணியாளர்கள் மூதூரிலே இலங்கை ராணுவத்தினரால் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட தினம். அதற்கான நீதி இன்று வரை வழங்கப்படவில்லை. 2006 நியூசிலாந்தில் ஆளுநராக ஆனந்த் சத்யானந்தன் அறிவிக்கப்பட்டார். இவர் August 23 பதவியேற்றார். 2006 ஈழத்து கலைஞர் பொன் கணேசமூர்த்தி யாழ்ப்பாணத்திலே வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆகஸ்ட் மாதம் 5 தேதி 1958 தமிழ் மொழிக்கான சிறப்பு பயன்பாட்டு சட்டம் மூலம் இலங்கை நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டது. முக்கிய எதிர்கட்சிகள் இதற்காக வெளிநடப்பு செய்தன. 1962 தென்னாப்பிரிக்காவின் இன ஒதுக்கலின் போது 17 மாத தேடுதலின் பின்னர் நெல்சன் மண்டேலா கைது செய்யப்பட்டார். இவர் 1990 வரை விடுவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகஸ்ட் மாதம் 6 தேதி 1930 வீரசிரி நாளிதழ் ஆவணிப்பட்டி பெரிய சுப்பிரமணியம் செட்டியார் என்பவரால் கொழும்பிலே தொடக்கி வைக்கப்பட்டனர். 1945 ஜப்பானின் ஹிரோஷிமா நகர் மீது அமெரிக்க லிட்டில் போய் என்ற பெயரை கொண்ட அணுகுண்டு வீசியது. 2 உலக போரின் போது ஹிரோஷிமா நாகசாகி நகரங்களின் மீது நடந்த அணுகுண்டு தாக்குதலிலே சுமார் 140,000 பேர் கொல்லப்பட்டதன் 78 நினைவையொட்டி இன்றும் மக்கள் ஆண்டுதோறும் அந்த தினத்திலே அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அன்றைய தினத்திலே கொல்லப்பட்ட மக்களின் பின்னர் அதன் தாக்கத்தினால் மேலும் 1000,000 அடுத்த சில ஆண்டுகளிலே இறந்தனர். 1952 இலங்கை பல்கலைக்கழகம் பேராதனைக்கு இடம் மாறியது. 1990 இலங்கையின் அம்பாறை மாவட்டத்தில் சிராய்காணி என்னும் இடத்தில் பெண்கள் முதியவர்கள் உட்பட 47 தமிழர்கள் இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட தினம். 1991 உலகளாவிய வலைத்தளம் WWW என்று நாம் இன்று அழைக்கும் அது தொடர்பான தனது ஆவணங்களை டிம் பேனஸ்லி வெளியிட்ட தினம். 1984 இலங்கையின் பிரபல நீண்ட தூர நீச்சல் வீரரும் வழக்கறிஞருமான ஆளிக்குமரன் ஆனந்தனின் நினைவு தினமும் மேலும் அணுகுண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் நினைவு நாளும் ஆகும். August 7, 1995 கொழும்பில் மத்திய மாகாண முதலமைச்சரின் அலுவலகத்தின் வெளியே குண்டு வெடித்ததில் 24 பேர் கொல்லப்பட்டனர், 55 பேர் காயமடைந்தனர். 2006 இலங்கை சோசியலிச சமத்துவ கட்சி கட்சியின் உறுப்பினர் சிவபிரகாசம் மரியதாசம் என்பவரின் திருவோணமலையில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார். 1941 நோபல் பரிசு பெற்ற இந்திய கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் நினைவு தினமும், 2018 ஆண்டிலே மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 5வது நினைவு தினமும் ஆகும். அடுத்ததாக இந்த வாரம் மறைந்த மூத்த ஒளிபரப்பாளர் பன்முக ஊடகவியலாளர் விமல் சொக்கநாதன் அவர்கள் நினைவான நினைவு பதிவினை ஆரம்பத்தில் கேட்டிருந்தீர்கள். அவர் நினைவான வரலாற்று குறிப்புகளை ஐபிசி வானொலியின் அஞ்சலி பதிவில் கேட்டு பார்ப்போம்.
1: வானொலி கலைஞர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், எழுத்தாளர், வழக்கறிஞர் என்று பலராலும் அறியப்படுகிற ஊடக ஆளுமைதான் விமல் சொக்கநாதன் அவர்கள். இவர் 1944 ஆனி மாதம் 30வது யாழ்ப்பாணத்தின் கொக்குவிலில் பிறந்தார். இவருடைய பெற்றோர்களின் பெயர் திரு தம்பு சொக்கநாதன், திருமதி விமலா தேவி சொக்கநாதன் என்பதாகும். இவர் தன்னுடைய பாடசாலை கல்வியை கொழும்பில் உள்ள வெஸ்லி கல்லூரியிலும் பின்னர் சென்ட் பெனடிக்ட் கல்லூரியிலும் கற்றதோடு இலங்கை சட்டக்கல்லூரியில் கற்று வழக்கறிஞராக திகழ்ந்தார். சட்டக்கல்லூரியில் மாணவராக இருந்த காலத்தில் 1963 இலங்கை வானொலியில் பகுதி நேர அறிவிப்பாளராக இணைந்து கொண்டார். பின்னர் 1970 அங்கு நிரந்தர அறிவிப்பாளராக நியமனம் பெற்றார். அதே ஆண்டில் சட்டக்கல்லூரியின் கற்கையையும் நிறைவு செய்து வழக்கறிஞராகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். இலங்கை வானொலியில் இவர் படைத்த இசையும் கதையும், வாலிப வட்டம், அறிவிப்பாளரோடு அரை மணி நேரம் போன்ற நிகழ்ச்சிகள் புகழ் பெற்றவையாக விளங்கின. காலமும் தமிழும் தனக்கான பணிகளை ஆற்றுவதற்கென மனிதர்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும். அந்த வகையில் திரு விமல் சொக்கநாதன் அவர்கள் 1976 லண்டன் பிபிசி தமிழோசையில் தன்னை இணைத்துக் கொண்டார். இலங்கையிலிருந்து இங்கிலாந்துக்கு குடிபெயர்ந்த பின்னர் பிபிசி தமிழோசையில் கடமையாற்றிய இவரது குரல் இன்று வரை பன்னாட்டு வானொலிகள், தொலைக்காட்சிகள் மற்றும் மேடை நிகழ்வுகளின் வழி தமிழ் பேசும் மக்களின் காதுகளை சென்றடைந்து கொண்டிருக்கிறது. பிபிசி தமிழோசையில் கடமையாற்றிய காலத்தில் நகைச்சுவை கலந்து இவர் வழங்கிய உலக அரசியல் ஆய்வு நிகழ்ச்சி பல அரசியல் தலைவர்களையே கவர்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கலைத்துறையின் மீது கொண்டிருந்த தீராத ஆர்வத்தினால் வர்ணிகூரானின் பாசச்சுமை என்கிற மேடை நாடகத்திலும், நான் உங்கள் தோழன் என்கிற திரைப்படத்திலும் பாத்திரமேற்று நடித்திருக்கிறார். வானொலி துறையில் பணியாற்ற விரும்புகிறவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் இவர் எழுதி வெளியிட்டுள்ள வானொலி கலை என்கிற புத்தகம் தமிழ் வானொலி கலைஞர்களுக்கு கிடைத்த அரிய பொக்கிஷமாக திகழ்கிறது. தவிர விமலின் பக்கங்கள் மற்றும் லண்டனில் இருந்து விமல் ஆகிய நூல்களையும் எழுதி வெளியிட்டுள்ளார்.
0: அடுத்து, கடந்த வாரம் ஒளிபரப்பி நேயர்களின் விருப்பத்தை தொட்ட திரைப்பட காட்சியை தொடர்ந்து இந்த வாரமும் மறைந்த நடிகர் இயக்குனர் மணிவண்ணன் நடித்த சிந்தனையை தூண்டும் திரைப்பட காட்சியினையும் கடந்த வார இறுதியின் நண்பர்கள் தினத்துக்கான ஒரு பாடலையும் அடுத்து கேட்டு பார்ப்போம்.
2: இந்த உலகத்துக்கு வந்ததுலேருந்து நான் பாக்குறேன், மனுஷனா கட்டின கோயில், அதுல மனுஷனா செஞ்சு வச்ச சில, மனுஷன் கண்டுபிடிச்ச கற்பூரம், அதோட மனுஷனே செஞ்ச மணி, அதை எடுத்து ஆட்டிட்டு மனுஷனே உருவாக்குற மந்திரத்தை சொல்லி கடவுளே இதை தீர்த்து வைன்னு சொல்ல எப்படிப்பா தீர்த்து வைக்க முடியும்? இந்த உலகத்துல மனுஷனுக்கு என்னையா கொடுக்கல? ஆகாசத்து கொடுத்தேன், நீரை கொடுத்தேன், நெருப்பை கொடுத்தேன், காத்த கொடுத்தேன், ஏன் காய்கறிகளை கொடுத்தேன், மரவகைகளை கொடுத்தேன், இதையெல்லாம் ரசிக்க கண்ணை கொடுத்தேன், காதை கொடுத்தேன், மூக்க கொடுத்தேன், உழைச்சி சம்பாதிக்கிற ரெண்டு கைகளை கொடுத்தேன், இதையெல்லாம் பயன்படுத்திருக்கோம், இதனால ஏதாவது பிரச்சனை வந்தா தீக்கிறது தான் மூளையில கொடுத்தேன். அந்த மூளையை உபயோகப்படுத்துறதே கிடையாது. கடவுளே என் பிரச்சனை தீர்த்து வைத்து நான் எப்படி தீக்க முடியும்? இப்போ 24 மணி நேரம் என்னையே நினைச்சிக்கிற ஒரு பக்தன் நெல்லை கொண்டு போய் பாறையில் போட்டானா, அடடா இவன் நம்ம பக்தன் ஆச்சே அப்படின்னு அந்த நெல்லை விளைவிக்கிறனா,

0: உன்ன மாதிரி கடவுள் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு ஒரு நாத்திகன் நெல்லை கொண்டு போய் வயல போட்டானா, இவன் எப்ப பார்த்தாலும் நம்மளை திட்டு இருக்கானே அப்படின்னு அந்த நெல்லை விளைவிக்காம தடுக்கிறனா? இல்லையே, அங்க விளைவிக்கிறதும் இல்ல இங்க தடுக்கிறதும் இல்ல. இதுவா கடவுள் மனுஷனுக்கு பிரச்சனை உண்டாக்குறதும் இல்ல, மனுஷனால உண்டான பிரச்சனையை கடவுள் வந்து தீக்கிறதும் இல்ல. இவன் பிரச்சனை இவனே தீர்த்துட்டானா? கடவுளுக்கே வேலையில ராஜா. அப்புறம் சும்மா கிடக்குற கோயிலா பாலிடெக்னிக் காலேஜ்னு மாத்தி படிக்க வச்சா அறிவாளியாவது உருவாவா? என்ன புரியுதா?
1: புரிஞ்சுது.
2: அந்த ஞாபகம் நெஞ்சிலே வந்தது நண்பனே, நண்பனே, நண்பனே.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது.

நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்

வியாழன் இரவுகளிலே ஒளிபரப்பாகும் தமிழ் ஓசையின் மறு ஒளிபரப்பினை உலகத் தமிழரின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத் தமிழ் வானொலியூடாக வெள்ளி காலை 10 மணிக்கும் சனி மாலை 4 மணிக்கும் மீண்டும் மறு ஒளிபரப்பிலே கேட்டு மகிழலாம்.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன்

0: தமிழோசை நிகழ்ச்சியின் சமூக அறிவித்தல்கள். முதலில்
1: விக்டோரிய தமிழ் கத்தோலிக்க சங்கம் விடுக்கும் அறிவித்தல். மடு மாதா திருவிழா இந்நிகழ்ச்சி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 16 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3:30 தொடக்கம், சென்ட் சொலாஸ்டிகா சர்ச், இலக்கம் 348 பேர்வுட் ஹைவே, பெனட்ஸ்வுட், விக்டோரியா 3125 எனும் இடத்திலே நடைபெற உள்ளது. இதன் திருப்பளிப்பு ஊசைகள் தமிழ், சிங்களம், ஆங்கிலத்தில் நடைபெறும். திருப்பளிப்பு ஊசைகளைத் தொடர்ந்து மடு மாதாவின் திருவிழாவும் இடம்பெற இருக்கின்றது. மேலதிக விவரங்களுக்கு வில்லியம் அவர்களை 0409 0727 1344 இலும், மேலும் இந்த நிகழ்வுகளுக்கு தேவையான உணவுகளை வேறு பொருட்களையும் அன்பளிப்பு செய்ய விரும்புபவர்கள் எட்கார் அவர்களை 0414 2279 167 எனும் இலக்கத்தில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள்.
0: தமிழோசை நிர்வாகத்தின் அறிவித்தல். அன்புக்குரிய தமிழோசை நேர்களே, தமிழோசை கடந்த 35 வருடங்களுக்கு மேலாக மெல்பர்ன் வான் அலைகளினூடாக உங்களுக்கு பலவிதமான கதம்ப நிகழ்ச்சிகளையும் தாயகத்து நிலவரங்களையும் உள்ளூர் நிகழ்வுகள் பற்றிய விவரங்களையும் உடனுக்குடன் வழங்கி வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் இது தொடர்ந்து இந்த வியாழன் மாலைகளில் நிலைத்து நிற்க உங்கள் உதவியை நாம் நாடி நிற்கின்றோம். 3000 வானொலி நிலைய விதிப்படி 1 மணி நேர ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் குறைந்தபட்சம் 50 அங்கத்தவர் இருக்க வேண்டும். எனவே தமிழோசையோடு அங்கத்தவர்களாக சேர்ந்தோ அல்லது காலாவதியான உங்கள் அங்கத்துவத்தை புதுப்பித்தோ தமிழோசையை தொடர்ந்தும் வான் அலைகளில் தமிழ்ந்து வருவதற்கு உதவிடுவதோடு மேலும் எமது 1 மணி நேர ஒளிபரப்பை விருத்தி செய்வதற்கும் உதவிடும்படி தாழ்மையோடு கேட்டுக் கொள்கின்றோம். தனி நபருக்கும் தமிழ் அமைப்புகளுக்குமான 1 வருட சந்தா 16 வெள்ளிகளும், மாணவர்களுக்கும் சிரேஷ்ட பிரஜைகளுக்குமான 1 வருட சந்தா 11 வெள்ளிகள் மாத்திரமே. இப்பொழுதே தமிழோசையின் அங்கத்தவர்கள் ஆவதற்கான மேலதிக விவரங்களுக்கு அங்கத்துவ படிவங்களுக்கும் திரு கோபால் அவர்களை 0437 3332240 திரு ரமேஷ் அவர்களை 0414 1854 8 திரு டொமினிக் அவர்களை 0404 8020 1044 என்ற தொலைபேசி இலக்கங்களிலும் தொடர்பு கொள்ளும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகின்றோம். முக்கிய குறிப்பு: தமிழோசை வானொலியில் அறிவிப்பாளர்களாக இணைந்து கொள்ள விரும்புபவர்களும் மேற்குறிப்பிட்ட தொலைபேசி இலக்கங்களில் தொடர்பு கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். ஆஸ்திரேலியாவில் எந்த வானொலியிலும் பணியாற்றுவதற்கான ஏற்றபடியான தகுந்த பயிற்சிகள் வழங்கப்படும்.
2: இத்துடன் தமிழ் ஓசையின் சமூக அறிவித்தல்கள் நிறைவு பெற்றன.
0: அடுத்ததாக
3: ஆகஸ்ட் மாதம் 6 வியாழக்கிழமை, இன்றும் செய்திகளுக்கு பஞ்சமில்லாத ஒரு நாள் என்றுதான் சொல்ல வேண்டும். விமல் வீரவம்சமும் உதய கம்மான் பிளவும் இன்னும் சிலரும் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் நீதிமன்ற அவமதிப்பாக அமையக்கூடும் என்று சிஐடி நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்திருந்தது. அடுத்து என்ன நடந்தது, நீதிமன்றத்தில் என்ன தீர்மானம் எடுக்கப்பட்டது என்பது குறித்து பார்க்கலாம். அதே நேரம் இங்கே முன்னாள் ஜனாதிபதி சிறிசேனவின் மகன் தகம் சிறிசேன அவருடைய மனைவி எங்கே என்று பலரும் கேள்வி கணைகளை தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்கே போய் மறைந்தார்கள்? தகம் சிறிசேனவின் மனைவிக்கு ஏன் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது? அவர்கள் சம்பந்தப்பட்ட மோசடி தான் என்ன? இது பற்றியும், அதுபோல மஹிந்த ராஜபக்சவினுடைய உத்தியோகபூர்வ இல்லம் அரசுடைமையானது மாதிரி நாமலின் உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு என்ன நடந்தது, இந்த செய்திகளை இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்க்கும் அதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எல்லாமாக இருந்த அகில விராஜ் காரியவசத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும் துயர் பற்றியும் பார்க்கலாம். தொடர்ச்சியாக இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி உறவுகளே. அதுபோல இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நீங்கள் மறந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். முதலில் அகில விராஜ் ஸ்பெஷலோடு ஆரம்பிக்கலாம். அகில விராஜ் காரியவசத்தை இப்படி அழைப்பது என்றுதான் சிக்கலாக இருக்கிறது. முன்னாள் கல்வி அமைச்சர் என்று அழைப்பதா, ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் என்று அழைப்பதா, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சிரேஷ்ட ஆலோசகர் என்று அழைப்பதா, ஏதாவது ஒரு அடைமொழியில் அழைத்து கொள்ளலாம். அவருடைய பதவி புராணங்களை விட அவர் செய்திருக்கும் சம்பவம் தான் மிக முக்கியம். முதலில் அகில விராஜ் காரியவசம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைதானதுக்கு காரணமான குற்றச்சாட்டு என்ன என்று பார்க்கலாம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமை ஆலோசகர்களில் ஒருவராக பணியாற்றிய போது தன்னுடைய உத்தியோகபூர்வ ஊழியர்கள் என்று கூறி 4 பேரை பணியில் அமர்த்தி இருக்கிறார் அகில விராஜ் காரியவசம். இதில் மூன்று பேருக்கு வழங்கப்பட்ட பணி என்னவென்றால் அகிலவின் எரிபொருள் நிலையத்தை பராமரிக்க வேண்டும். மற்றவர் அலுவலக பணிகளுக்கு சிறிதும் சம்பந்தம் இல்லாமல் அகிலவின் கண்ணசைவுக்கு கட்டுப்படும் ஒருவராக இருந்திருக்கிறார். அரசின் எந்த ஒரு உத்தியோகபூர்வ பணிகளும் இவர்களுக்கு ஒதுக்கப்படாத நிலையில் இவர்களுக்காக செலவழித்த சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளினுடைய மொத்த தொகை 27 லட்சத்தை விட கொஞ்சம் அதிகம் என்கிறது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு. அதாவது அகில விராஜ் காரியவசத்தின் சொந்த வேலைகளை செய்ய அரச கஜானாவிலிருந்து உங்களுடைய பணம் என்னுடைய பணம் தண்ணீராக பாய்ச்சப்பட்டிருக்கிறது. அரசுக்கு இப்படி ஒரு வினோதமான நிதி இழப்பை ஏற்படுத்தி இருக்கும் அகில விராஜ் காரியவசம் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை எதிர்வரும் ஆகஸ்ட் 18 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஆணையிட்டிருக்கிறார் நீதிபதி. அகில விராஜ் காரியவசத்தின் மீது கை வைத்ததன் மூலம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஏதாவது ஒரு செய்தியை சொல்ல வருகிறார்களா என்பது தனியே ஆராயப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. அகில விராஜ் காரியவசம், சாகல ரத்நாயக்க, வஜ்ர அபயவர்தன போன்றோர் இப்போதுமே ரணிலின் விசுவாசம் மிகு தொண்டர்கள். ஐக்கிய தேசிய கட்சியில் ரணிலுக்கு எதிராக கிளர்ச்சி வந்த போதெல்லாம் முன்வரிசையில் நின்று பாதுகாத்தவர்கள். 6-5 பலத்துடன் யானை போல பலம் கொண்டிருந்த கட்சி இன்று சிற்றெரும்பு கணக்காக கூடி குறுகி போய்விட்டது என்றாலும் ரணிலின் தலைமை பதவி அப்படியே எஞ்சி இருக்கிறது. புரட்சியாளர்களும் குழப்படிக்காரர்களும் கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டார்கள். ஆனால் அகிலவும் சாகலவும் வஜ்ரவும் அப்படியேதான் இருக்கிறார்கள். ஆபரேஷன் வெற்றிகரமாக முடிந்தது, ஆனால் நோயாளி பரிதாபகரமாக உயிரிழந்தார் என்பார்களே, அதுபோல ஒன்றுதான். தேர்தல் ஒன்றில் வென்று ஜனாதிபதியாக முடியாத ரணில் விக்ரமசிங்கவுக்கு கோல்ஃபேஸ் புரட்சியும் கோட்டாபய ராஜபக்சவின் தப்பி ஓட்டமும் ஜனாதிபதியாகும் கதவுகளை திறந்து கொடுத்தது. ஜனாதிபதியான ரணிலை பார்லமெண்டத்தில் பொதுஜன பெருமுன தாங்கி நின்றது. பார்லமெண்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் பலம் வெறும் ஒன்றுதான், அது ரணில் மட்டும்தான். ரணில் ஜனாதிபதியானதால் வெற்றிடமான அவருடைய இடத்துக்கு வஜ்ர அபயவர்தன வந்து சேர்ந்தார். அகில விராஜ் காரியவசம், சாகல ரத்நாயக் உட்பட ரணிலின் நெருக்கத்துக்கும் பாசத்துக்கும் உரியவர்கள் எல்லாம் ஜனாதிபதியின் ஆலோசகர்கள் என்ற பெயரில், இணைப்பு செயலாளர்கள் என்ற பெயரில், விசேட உதவியாளர்கள் என்ற பெயரில் ஜனாதிபதி அலுவலகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். இது ஏன் இத்தனை விரிவாக சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால், அகில விராஜ் காரியவசம் பணிக்கமர்த்திய 4 பேர் எந்த ஒரு முறையான உத்தியோகமும் பார்க்காமல் தனிப்பட்ட வேலைகள் பார்த்ததற்கு அரச கஜானாவில் பணம் பயன்படுத்தப்பட்டது போலத்தான் இந்த உதவியாளர்கள் ஆலோசகர்கள் என்று ரணில் நியமித்தவர்களினுடைய நிலைமையும் அமைந்திருந்தது. அவர்களால் அடைந்த பலன் என்று ஏதாவது இருக்கிறதா என்றுதான் தெரியவில்லை. மாபெரும் பொருளாதார மேதை என்று வர்ணிக்கப்பட்ட ரணில் ஆட்சியில் அப்படியான நபர்கள் 92 பேர் இருந்தார்கள். இவர்கள் அனைவருக்கும் ஜனாதிபதியின் அலுவலக பிரதானி என்ற நாமகரணத்துடன் சாகல ரத்நாயக்க இருந்தார். அதாவது ஜனாதிபதியின் முறையான அரச கர்மங்களை ஆற்ற பணிக்கப்பட்டிருக்கும் ஜனாதிபதி செயலகத்துக்கும் இந்த இலவச சாம்பார் கூட்டுக்கும் தொடர்பு இல்லை. சாகல அகில என்று நீண்ட இந்த 92 பேரும் ரணிலின் தனி யூனிட். மகிந்த காலத்திலும் இப்படி 100 மேற்பட்ட ஆட்கள் இருந்தார்கள். யாராவது மகிந்தவிடம் வந்து ஜீவனோபாயத்துக்கு ஏதாவது வழி செய்யுமாறு கேட்டுக்கொண்டால் அவர்களை தூக்கி இந்த கும்பலுடன் சங்கமிக்க செய்து விடுவாராம். நானும் மகிந்தவின் ஆலோசகர்களில் ஒருவராக இருந்தேன், நான் கொடுத்த உபதேசம் ஒன்றுமில்லை என்று சொல்லியிருந்தார் முன்னாள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார். மகிந்த வழியைத்தான் ரணிலும் அவருடைய 2 வருட ஆட்சி காலத்திலே பின்பற்றியிருந்தார். நியமிக்கப்பட்டிருந்த 95 வயதான ஒருவர் 80 வயதை தாண்டிய ஜான் அமரத்துங்க போன்றோரால் அடைந்த நன்மை ஏதும் உண்டா? இவர்களால் எழுந்து நடக்கத்தான் முடியுமா என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். வடிவேல் சுரேஷுக்கு மலையக தமிழர்களை இலங்கை சமூகத்துடன் இணைப்பது தொடர்பான ஆலோசகர் பதவி. நிரஞ்சன் ஜார்ஜ் டி சில்வா என்பவருக்கு ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா, கரீபியன் மற்றும் பசிபிக் மற்றும் பிரித்தானிய விவகார ஆலோசகர் பதவி. போஸ் வாகனத்தை கரையான் அரித்ததாக கண்டுபிடித்த விஞ்ஞானி ரோசி சேனாநாயக்கவுக்கு மாகாண சபை விவகாரம் தொடர்பான ஆலோசகர் பதவி என்று படு நகைச்சுவையான தலைப்பில் விதவிதமான அலங்கார பதவிகள் ரணிலால் வழங்கப்பட்டிருந்தன. இதில் வெடி ஜோக் என்னவென்றால், ரோசிக்கு வழங்கப்பட்ட மாகாண சபை ஆலோசகர் பதவிதான். 10 வருடங்களுக்கு மேலாக மாகாண சபைகளே இயங்காத நாட்டில் வழங்கப்பட்ட இந்த ஆலோசகர் பதவியானது வடிவேலுவினுடைய கிணற்றை காணோம் நகைச்சுவைக்கு சமமான ஒன்று. இப்படி 92 பேரில் ஒருவராய் சிரேஷ்ட ஆலோசகராயிருந்த அகில விராஜுக்கு 4 உதவியாளர்கள் தேவைப்பட்டிருக்கிறார்கள். மனிதர் ஆட்களை கொண்டு போய் பெட்ரோல் ஷெட்டில் பணிக்கமர்த்தி யான் பெற்ற இன்பம் என் உதவியாளர்களுக்கும் பெருக என்று அவர்களுக்கு அரசாங்க கொடுப்பனவுகளை வழங்க செய்து ஜீவ காரூணியம் காட்டியிருக்கிறார். கடைசியில் அவருடைய விதி இப்படியாகிவிட்டது. இனி 2 ஜனாதிபதிகளின் பிள்ளைகளை பற்றி பார்க்க வேண்டும். ஜனாதிபதிகளினுடைய பிள்ளைகள் என்றதும் நமக்கு எப்போதுமே ஞாபகத்தில் வருவது
4: இப்போது 150 ரூபாவுக்கு வெண்ணிப்பீர் 200 மில்லிலிட்டர் ஏனைய சலவை தோல்ல ஒரு கிலோல கழுவுற உடுப்புகளை கழுவலாம். வில போல தெரிஞ்சதுக்கு வேலை இல்ல.
3: நாமலும் யோசித்தவும் ரோஹித்தவும் தான். அந்த அளவுக்கு அவர்களை பற்றி ஊடகங்கள் திரும்ப திரும்ப பேசிவிட்டன. ஆனால் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினுடைய புதல்வர் பற்றி அந்த அளவுக்கு ஊடக கவனம் குவிந்ததில்லை. இந்த முறை அந்த குறையை அவர் நிவர்த்தி செய்திருக்கிறார். சிறிசேனவினுடைய புதல்வர் தாம் சிறிசேனவும் அவருடைய மனைவியும் ஆஸ்திரேலியாவுக்கு தப்பிச் சென்று விட்டதாக சமூக ஊடகங்களில் ஒரு செய்தி பரவிக்கொண்டிருக்கிறது. தாம் சிறிசேனவின் மனைவியின், அதாவது மைத்ரிபால சிறிசேனவின் மருமகளின் பாஸ்போர்ட் வெளிநாடு செல்ல முடியாதவாறு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அவர் இப்போது ஆஸ்திரேலியாவில் இருந்தால் கட்டுநாயக்க வரும்போது கைதாக கூடும். இந்த பிரச்சனையினுடைய பின்னணிதான் என்ன? ஏன் இப்படி ஒரு உத்தரவு? சில வாரங்களுக்கு முன்பு வாகனங்களை இறக்குமதி செய்த போது கஸ்டம்ஸ் எனப்படும் இலங்கை சுங்க திணைக்களத்தில் நடந்ததாக சொல்லப்படும் வரி ஏய்ப்பு மோசடியில் முன்னாள் ஜனாதிபதி ஒருவரினுடைய புதல்வர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று பெரிய சைஸ் எழுத்தில் ஊடகங்கள் அலறி கொண்டிருந்தது ஞாபகம் இருக்கிறதா? ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் உட்பட மேலும் சில உபகரணங்களை கொள்வனவு செய்தது தொடர்பில் நடந்த மோசடியில் சிறிசேனவினுடைய மகன் தஹம் சிறிசேன சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சமூக ஊடக செய்திகளில் சொல்லப்பட்டாலும் இந்த செய்தியோடு சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் பிரபல்யம் காரணமாகவோ என்னவோ பாரம்பரிய ஊடகங்களில் பேசப்படவில்லை. இந்த விவகாரத்தினுடைய சுருக்கமான கதை இதுதான். இலங்கைக்கு அலுமினிய பொருட்களை இறக்குமதி செய்யும் பிரபலமான நிறுவனத்தின் முக்கியஸ்தரின் மகளைத்தான் திருமணம் செய்திருக்கிறார் சிறிசேனவின் மகன் தஹம் சிறிசேன. அந்த நிறுவனம் ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் உட்பட இன்னும் சில உபகரணங்களை இறக்குமதி செய்த போது குறைந்த பெறுமதிகளுக்கு கணக்கு காட்டி இலங்கை சுங்கத்துக்கு வர வேண்டிய பாரியதொரு தொகையை வரவிடாமல் மோசடி செய்திருப்பதாக சொல்லப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் தீவிரம் பெற்றிருந்தன. இந்த நிலையில் அந்த நிறுவனத்தினுடைய இயக்குநர்கள் சிலர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் நிறுவனத்தினுடைய உரிமையாளரின் புதல்வர், அதாவது சிறிசேனவின் மகன் தஹம் சிறிசேனவின் மைத்துனரும் அடக்கம். நிறுவனத்தினுடைய உரிமையாளர் தஹம் சிறிசேனவின் மனைவி என்று பலருக்கு எதிராக விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எதிர்காலத்தில் மேலும் பல கைதுகள் நடக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இதன் முதல் கட்டமாகத்தான் இவர்கள் அனைவரது பாஸ்போர்ட்டுகளையும் தடை செய்யும் உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. ஆனால் அந்த உத்தரவு வருவதற்கு முன்னரே தஹம் சிறிசேனவும் அவர் மனைவியும் நாட்டை விட்டு வெளியேறி ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இங்கே தஹம் சிறிசேன நேரடியாக இந்த கொடுக்கல் வாங்கல்களில் சம்பந்தப்பட்டிருப்பதற்கான எந்தவித ஆதாரங்களும் முன்வைக்கப்படவில்லை என்ற போதிலும் அவருடைய மனைவி இந்த மாபெரும் வரி மோசடியில் சம்பந்தப்பட்டிருப்பதால் அவருக்கும் இங்கே மீட்சி கிடைக்கப் போவதில்லை என்றே நம்பக்கூடியதாக இருக்கிறது. தஹம் சிறிசேன மைத்ரிபால சிறிசேனவின் ஜனாதிபதி பதவியின் அதிகாரத்தை பயன்படுத்தி சுங்க திணைக்களத்துக்கு அழுத்தம் கொடுத்தாரா என்ற கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஊடகவியலாளர் கல்ப குணரத்ன தெரிவிக்கிறார். இந்த பாரிய மோசடியானது வெறுமனே அரசியல்வாதிகளால் மட்டும் சுயமாக செய்ய முடியாத ஒன்று என்றும் இதன் பின்னணியில் சுங்கத்தின் ஒரு சில அதிகாரிகளும் நிச்சயம் சம்பந்தப்பட்டிருக்க கூடும் என்றும் தெரிவிக்கிறார் அவர். என்னதான் இருந்தாலும் இந்த விசாரணைகளுக்கு பாரிய ஒத்துழைப்பை சுங்க அதிகாரிகள் தான் இப்போது வழங்கி வருகிறார்கள். பழைய வரி மோசடிகளை எல்லாம் அமலப்படுத்த தயாராகி இருக்கிறார்கள் அவர்கள். அவர்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த கைதுகள் எதுவும் சாத்தியமாக இருந்திருக்காது என்றே சொல்ல வேண்டியிருக்கிறது. சிறிசேனவின் பிள்ளையை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக நாமல் ராஜபக்ச குறித்து பார்க்கலாம். சில நாட்களாக கடும் ஆத்திரத்தில் கண்டபடி அறிக்கைகளை எல்லாம் விட்டு கொண்டிருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நாம் யார் தெரியுமா என்றெல்லாம் கூட கேட்டு சிறுவர்களை எல்லாம் அச்சமூட்டி இருந்தார். இதேவேளை நாமலை பற்றிய மற்றொரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. சரியாக 2 முதல் அவருடைய உத்தியோகபூர்வ இல்லம் இலங்கை பொது சேவை ஊதியங்கள் மற்றும் ஓய்வூதிய ஆணையத்தின் அலுவலகமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த உத்தியோகபூர்வ இல்லத்தை அவர் எப்போது கையளித்தார், எப்போது சாவியை கையளித்து விட்டு வந்தார் என்று எந்த விவரமும் தெரியவில்லை. மஹிந்த ராஜபக்ச வீட்டை விட்டு செல்லும் போது ஒரு அழுக்காட்சி காவியம் ஒன்று படைக்கப்பட்டது. பஸ்கெமினுவினுடைய பஸ்களை போன்ற பஸ்களில் அழைத்து வரப்பட்ட துண்டர்கள் புலம்பி தீர்த்திருந்தார்கள். ஆனால் நாமல் விஷயத்தில் அது எதையும் காணக்கூடியதாக இல்லை. காதும் காதும் வைத்த மாதிரி வீட்டை ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கிறார். சரி, கடைசியாக ஒரு முக்கியமான செய்தி. நீதிமன்றத்தை அவமதித்தால் என்ன நடக்கும்? நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் தண்டனை பெற்ற எஸ்பி திசாநாயக்கவையும் ரஞ்சன் ராமநாயக்கவையும் கேட்டால் சொல்லுவார்கள். இப்போது அப்படியான ஒரு நீதிமன்ற அவமதிப்பு மீண்டும் சந்திக்க வந்திருக்கிறது. மாபெரும் அறிவு திலகங்கள் இந்த முறை சிக்கியிருக்கிறார்கள். உயர்த்த ஞாயிறு குண்டுபிடிப்பு தொடர்பாக தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கும் முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேஷ் சலே குறித்து வெளியிட்ட அறிக்கைகள் மூலம் விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில, சுகீஸ்வர பண்டார, திலீப் ஜெயவீர, பேராசிரியர் மஹிந்த பத்திரன ஆகியோர் நீதிமன்றத்தை அவமதித்திருப்பதாக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் தீர்மானித்திருக்கிறது. இது என்ன, மேல் நீதிமன்றத்தில் விசாரணைகள் ஆரம்பமாகும். 2024 எட்டாம் இலக்க நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தை மீறி கருத்துக்களை வெளியிட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தது. இனி இந்த வழக்கு தொடர்பான எதிர்கால சட்ட நடவடிக்கைகளுக்கு இந்த விவகாரத்தை மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அனுப்புவார் நீதிபதி. அங்கே விசேட நீதிமன்ற அமர்வில் இவர்களுடைய விதி தீர்மானிக்கப்படும். அரசியல் களம் பட்டு சூடாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. இனி என்னாகும் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். எமது வாட்ஸ்அப் பக்கத்துக்கான சேனல் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும். நன்றி.
5: காலத்தின் அத்தியாயம் இது.
6: இலங்கையின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் வரலாற்றில் கஞ்சிபாணி இம்ரான், முகமது நஜீம் முகமது இம்ரான் மிக முக்கியமான மற்றும் ஆபத்தான ஒரு காரணியாக உருவெடுத்துள்ளார். இலங்கையின் தலைநகர் கொழும்பின் கொட்டாஞ்சேனை மாளிகாவத்தை பகுதியை மையமாக கொண்டு இயங்கிய இவரது குற்ற கும்பல் குறுகிய காலத்தில் தெற்காசிய பிராந்திய அளவிலான பிணையமாக வளர்ந்தது. கஞ்சிபாணி இம்ரான் குற்றப்பின்னணி சிறு குற்றங்கள் மற்றும் உள்ளூர் போதைப் பொருள் விநியோகத்துடன் தொடங்கியது. பின்னர் மாகந்திரே மதுஸ் போன்ற முன்னணி பாதாள உலக தலைவர்களுடன் இணைந்ததன் மூலமாக இவரது அதிகாரம் பன்மடங்கு அதிகரித்தது. கொலைகள் மற்றும் துப்பாக்கிச் சூடுகளில் பிரபலமடைந்தார். எதிரி கும்பல்களை ஒழித்தல், தொழில் போட்டி, கப்பம் பெற மறுத்த வணிகர்களை அச்சுறுத்துதல் போன்றவற்றிற்கு பல கொலை சம்பவங்கள் இவர் நேரடியாகவும் ஆட்களை ஏவியும் அரங்கேற்றியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. போதைப் பொருள் சாம்ராஜ்யம் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளிலும், கடல் வழியாக இலங்கைக்கு ஹெரோயின் மற்றும் கொக்கைன் போதைப் பொருட்களை கடத்தி வரும் முக்கிய விநியோகஸ்தராக உருவெடுத்தார். வெளிநாடுகளில் பதுங்கியிருந்த காலகட்டங்களில் இலங்கையில் உள்ள தொழிலதிபர்கள் வர்த்தகர்களுக்கு தொலைபேசி வழியே கொலை மிரட்டல் விடுத்து பல கோடி ரூபாய்களை கப்பமாக பெற்றார். இது இப்படி இருக்க இலங்கையில் பாதாள உலக குழுக்கள் தடையின்றி இயங்குவதற்கு பின்னால் இருக்கும் முக்கியமான காரணி அரசியல் மற்றும் காவல்துறை மேலதிகாரிகளின் மறைமுக ஆதரவாகும். கஞ்சிபாணி இம்ரான் கதையிலும் இது விதிவிலக்கு அல்ல. காவல்துறை புலனாய்வு பிரிவினுடைய சில ஊழல் அதிகாரிகளுக்கு பணபலம் மூலமாக லஞ்சம் கொடுத்து தன் மீதான சோதனைகள் மற்றும் கைது நடவடிக்கைகளை முன்கூட்டியே அறிந்து தப்பி ஓடினார். கொழும்பு மாவட்டத்தின் சில சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகளுடன் நிலவிய மறைமுக தொடர்புகள் இவரது சட்டவிரோத வணிகத்திற்கு பாதுகாப்பு கேடயமாக செயற்பட்டதாக பல்வேறு புலனாய்வு அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த காலகட்டத்திலும் செயற்கைக்கோள் தொலைபேசிகள் மற்றும் மொபைல் போன்களை தனது போதைப்பொருள் வலையமைப்பை சிறைக்குள்ளில் இருந்து இயக்கி வந்தார். 2019 ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாயில் நடந்த ஒரு சொகுசு விசேட நிகழ்வின் போது மாகந்திரே மதுசுடன் சேர்ந்து கஞ்சிபாணி இம்ரானும் துபாய் போலீசாரால் கைது செய்து இலங்கைக்கு நாடு கடத்தினர். இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட இம்ரான் மீது பல்வேறு கொலை மற்றும் போதைப்பொருள் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். 2022 டிசம்பரில் இலங்கை நீதிமன்றம் ஒன்றினால் இவருக்கு கடுமையான நிபந்தனைகளுடன் பிணை வழங்கப்பட்டது. பிணை கிடைத்த சில நாட்களிலேயே இவர் மாறுவேடமிட்டு தலைமன்னார் கடல் வழியாக இந்தியாவின் தமிழ்நாடு பகுதிக்கு சட்டவிரோதமாக தப்பிச் சென்றார். இந்திய உளவுத்துறை மற்றும் மலேசிய பாதுகாப்பு படைகளின் கண்காணிப்பில் உள்ள சர்வதேச போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தல் கும்பல்களுடன் உதாரணமாக பாகிஸ்தானின் ஹாஜி சலீம் வலையமைப்பு இவருக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கஞ்சிபானை இம்ரான் இந்த வழக்கு ஒரு தனிநபர் குற்றவாளியின் கதை மட்டுமல்லாமல் தெற்காசிய பிராந்தியத்தின் சட்ட அமுலாக்க பிரிவின் பலவீனங்கள் மற்றும் குற்றவியல் அரசியல் பிணைப்பை வெளிச்சம் போட்டு காட்டும் முக்கியமான சான்றாக மாறியது. கஞ்சிபானை இம்ரான் போதைப்பொருள் சாம்ராஜ்யம் தடையின்றி இயங்குவதற்கு அவரே உருவாக்கிய நுட்பமான நிதி பரிவர்த்தனை முறையே முக்கியமான காரணம் என்று சொல்லப்படுகிறது. தெற்காசிய கவாலா பிணையம் துபாய், பாகிஸ்தான் மற்றும் இலங்கைக்கு இடையிலான கோடிக்கணக்கிலான போதைப்பொருள் பணத்தை மாற்ற இவர் பாரம்பரியமான ஹவாலா முறையை பயன்படுத்தினார். இதன் மூலமாக வங்கி அமைப்புகளின் கண்காணிப்பில் படாமல் நிதியை நகர்த்த முடிந்தது. கிரிப்டோ கரன்சி ஊடுருவல் சமீபத்திய புலனாய்வு தரவுகளின்படி சர்வதேச போதைப்பொருள் மொத்த வியாபாரிகளுக்கான செலுத்துகைகளை மேற்கொள்ள டிஜிட்டல் வாலட்களை இவர் பயன்படுத்தி வந்திருக்கிறார். அதே நேரம் ரியல் எஸ்டேட் மற்றும் போலி நிறுவனங்கள் இலங்கையின் கொழும்பு மற்றும் புறநகர பகுதிகளில் உறவினர்கள் மற்றும் போலி பெயர்களில் சொகுசு வாகனங்கள், வீடுகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் சட்டவிரோத பணம் முதலீடு செய்யப்பட்டது. இலங்கை அரசு மற்றும் போலீஸ் துறை கஞ்சிபானை இம்ரானின் வலையமைப்பை முடக்க அண்மை காலமாக மேற்கொண்ட தீவிர நடவடிக்கைகள் பல முக்கிய தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டது. கண்டுபிடிக்கப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் இலங்கையில் நடத்தப்பட்ட யுக்திய சிறப்பு போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் போது இம்ரானின் பிரதான விநியோகஸ்தர்கள், கள்ளமட்ட முகவர்கள் மற்றும் பணப்பரிமாற்ற உதவியாளர்கள் பலர் கைது செய்யப்பட்டனர். இலங்கையிலிருந்து தப்பி ராமேஸ்வரம் வழியாக இந்தியாவுக்கு நுழைந்ததாக கருதப்படும் இம்ரான் தமிழகத்தில் சில காலம் பதுங்கியிருந்து போலி கடவுச்சீட்டு மற்றும் ஆவணங்களை பெற்றதாக இந்திய குற்றப்புலனாய்வு துறையின் அறிக்கைகள் தெரிவிக்கிறது. தற்போதைய சர்வதேச உளவுத்துறை தகவல்களின்படி இவர் போலி ஆவணங்களை பயன்படுத்தி பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து போன்ற ஐரோப்பிய நாட்டிற்கு தப்பிச் சென்று அங்கிருந்தவாறே தெற்காசிய பிராந்திய போதைப்பொருள் கடத்தலை ஒருங்கிணைப்பதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது. கஞ்சிபானை இம்ரான் தற்போது வரும் இலங்கையின் உள்ளூர் குற்றவாளியாக இல்லாமல் தெற்காசிய பிராந்திய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் சர்வதேச குற்றவாளியாக மாறியுள்ளார். அரபிக்கடல் வழியாக மீன்பிடி படகுகளை பயன்படுத்தி இலங்கைக்கு ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களை கடத்தும் ஹாஜி சலீம் நெட்வொர்க்குடன் இவருக்குள்ள தொடர்பு தொடர்ந்து நீடிப்பதாகவும் அதே நேரம் இவரை பிடிப்பதற்காக இலங்கை போலீசாரின் கோரிக்கைக்கு அமைவாக சர்வதேச போலீசார் சிகப்பு அறிவித்தலை வெளியிட்ட போதிலும் பல்வேறு நாடுகளின் எல்லை கடத்தல் வழிகளை பயன்படுத்துவதால் இவரை கைது செய்வதில் சிக்கல் நீடித்து வருகிறது. கஞ்சிபானை இம்ரானின் இந்த சர்வதேச பிணையம் பலிய நாடுகளின் கூட்டு உளவுத்துறை மற்றும் காவல்துறை ஒருங்கிணைப்பு இல்லாமல் போதைப்பொருள் கடத்தலை முழுமையாக கட்டுப்படுத்துவது சாத்தியமில்லை என்பதை உணர்த்துகிறது. இலங்கையிலிருந்து தப்பிய பின்னர் கஞ்சிபானை இம்ரானின் இருப்பிடம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருப்பது சர்வதேச புலனாய்வு அமைப்புகளுக்கு பெரும் சவாலாக உருவெடுத்தது. தமிழகத்திற்குள் போலி ஆவணங்கள் மூலமாக நுழைந்ததாக சந்தேகிக்கப்பட்டதை தொடர்ந்து தென்னிந்திய பகுதிகளில் உள்ள அவரது ஆதரவாளர்கள் மற்றும் அவருக்கு உதவ துணை நின்ற இடைத்தரகர்கள் மீது சிறப்பு பிரான்ச் மற்றும் தேசிய முகமை தீவிர கண்காணிப்பை மேற்கொண்டது. அதே நேரம் சர்வதேச போலீசாரின் சிகப்பு எச்சரிக்கை நடைமுறையில் உள்ளதால் ஐரோப்பியன் யூனியன் எல்லைப்பகுதிக்குள் முகமை மற்றும் உள்ளூர் போலீசார் போலி கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி நடமாடும் ஆட்களின் தரவுத்தளங்களை சோதித்து வருகின்றனர். இந்த நிலையில் செயற்கைக்கோள் அழைப்புகள், என்கிரிப்ட் செய்யப்பட்ட உரையாடல் செயலிகள் மற்றும் கிரிப்டோ வாலட்களின் பண பரிவர்த்தனைகள் கண்காணிப்பதன் மூலமாக அவரது இருப்பிடத்தை கண்டறியும் முயற்சியும் தொடர்கிறது. இப்படியான ஒரு நிலையில் சர்வதேச பாதாள உலக குற்றவாளியை சட்டத்தின் முன் நிறுத்துவதில் பல சிக்கல்கள் உண்டு. தெற்காசிய மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் போலி கடவுச்சீட்டுகள் மற்றும் அடையாள அட்டைகளை பயன்படுத்தி தொடர்ந்து தனது முகவரிகளையும் அடையாளங்களையும் மாற்றி வருகிறார். ஒருவேளை அவர் கைது செய்யப்பட்டாலும் அவர் தங்கியிருக்கும் நாட்டிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நாடு கடத்தல் ஒப்பந்தங்களின் சட்ட நுணுக்கங்கள் மற்றும் மனித உரிமை சார்ந்த மனுக்கள் வழக்கின் வேகத்தை குறைக்கும். அதே நேரம் தான் நேரடியாக களத்தில் இறங்காமல் இடைத்தரகர்கள் மூலமாகவே இலங்கையில் உள்ள இளைய தலைமுறையினரை தனது போதைப் பொருள் விநியோகத்திற்கு அவர் பயன்படுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. கஞ்சிபானி இம்ரான் போன்ற சர்வதேச குற்றவாளிகள் சுதந்திரமாக இயங்குவது இலங்கையின் உள்நாட்டு பாதுகாப்பில் பல பாதகமான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள். கஞ்சிபானி இம்ரானின் சாம்ராஜ்யத்தை முழுமையாக வீழ்த்த வேண்டுமானால் இலங்கை போலீசார் சர்வதேச உளவுத்துறையுடன் இணைந்து அவரது நிதிப்பாதையை முற்றிலும் முடக்குவதே ஒரே ஒரு வழிமுறையாகும்.
7: தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைந்து இந்த குறுகிய காலத்துல 20,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க, 17,000 கோடி வருவாய் செலவு செஞ்சிருக்காங்க.
8: நாங்க தான் எல்லாருக்கும் மாற்றம் சொன்னாங்கல்ல, அவங்க சொன்ன மாற்றம் இதுதான், எல்லா திட்டங்களும் பேரை மாத்திருக்காங்க.
9: தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்ற எந்த அறிவிப்பும் இல்லை, வேலை வாய்ப்புகளுக்கு எந்த அறிவிப்பும் இல்லை.
10: முந்தைய ஆட்சி மாநிலத்தின் கடனை இருமடங்காக உயர்த்தி இருப்பதால் மாநிலத்தின் நிதிநிலை மோசமாக இருப்பதாக ஆட்சிக்கு வந்த தாவேகா குற்றம் சாட்டியிருந்தது. இதனால் முதல் முறையாக தாவேகா தாக்கல் செய்யவிருந்த பட்ஜெட் மீது எதிர்பார்ப்பு அதிகரித்திருந்தது. இந்த நிலையில் தொலைநோக்கு திட்டங்கள் வாயிலாக வெற்றி தமிழகத்தை உருவாக்குவதை அடிப்படையாக கொண்டு தாவேகா அரசு தாக்கல் செய்திருக்கும் இந்த முதல் பட்ஜெட் உண்மையில் தமிழகத்தை வெற்றி பாதையில் அழைத்து செல்லுமா, அரசியல் கட்சிகளும் பொருளாதார நிபுணர்களும் சொல்வது என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம்.
11: மாநிலத்தை இந்த நிதி நெருக்கடியில் இருந்து மீட்பதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது.
10: நீட் போராட்டம், காவிரி விவகாரம் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைது ஆகிய பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் தமிழ்நாட்டில் 2026-2027 நிதிநிலை ஆண்டுக்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்திருக்கிறார். காலை 10:01 தொடங்கியவர் சரியாக 12:31 தனது உரையை நிறைவு செய்தார். பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய இந்த பட்ஜெட்டில் எப்போதும் போல பள்ளிக்கல்வித்துறை அதிகபட்ச ஒதுக்கீட்டை பெற்றுள்ளது. அதற்கு அடுத்த இடங்களில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைகள் இடம்பெற்றுள்ளன. அதேபோல செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறைக்கு குறைந்த நிதியே ஒதுக்கப்பட்டுள்ளது. எனினும் ஆண்டுதோறும் பள்ளிக்கல்வித்துறையின் பட்ஜெட் அதிகரிக்கும் நிலையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அத்துறைக்கான பட்ஜெட் 46,000 கோடியில் இருந்து 44,000 கோடியாக குறைக்கப்பட்டுள்ளது.
11: புதிய திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு கிடைக்கும் நிதி ஆதாரம் என்பது குறைவாகவே உள்ளது.
10: எனினும் தாவேகா அரசு அறிவித்திருக்கும் சில அறிவிப்புகள் பல துறைகளில் மாற்றங்களை கொண்டு வரும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் பொருளாதார நிபுணர் சோமவள்ளியப்பன்.
12: மொத்தத்துல வந்து நம்மளே ஒரு முடிவு பண்ணணும்னா யாரையாவது வச்சு பண்ணுவோம். மாநிலத்தின் வருவாயை அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிற மாதிரி ஒரு கமிட்டியும், அதே மாதிரி கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் மாதிரி எப்படி வந்து மக்களுக்கு டெலிவர் பண்ணணும், யூத்துக்கு நிறைய போக்கஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்கூல்ஸுக்கும் நிறைய கொடுத்துருக்காங்க, ஆறுகள் ஒரு ஃபோக்கஸ் கொடுத்துருக்குறாங்க, டூரிசம்க்கு ஒரு ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூரிசம் தமிழ்நாட்டில் என்ன அது இன்னும் நிறைய டேப் பண்ணலாம், அதுலேருந்து ரெவன்யூ கொண்டு வர முடியும், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ண முடியும், அது ஒரு அண்டர் யூட்டிலைஸ்ட் சோர்ஸ் ஃபார் தமிழ்நாடுன்னு நினைக்கிறேன் நான். இப்போதைக்கு ரொம்ப கிளீனாக ஒரு ப்ரொக்ரெசிவ் திங்கிங் இருக்கிற நாட் இன் அ ஹரி கிராஜுவலா பட் ஸ்டெடியா ஒரு நல்ல டைரக்ஷன்ல போலாங்கிற மாதிரி இருக்கு. வழக்கமான பட்ஜெட்டுகள் மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் கமெண்ட்ஸுக்கு பயந்துகிட்டு இடைத்தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு எதையோ ஒன்னு டெம்பரரியா கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு போல்டா பெரிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இல்லாத பட் டீடைல்டு பட்ஜெட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
10: இதை கடந்து காவிரி, வைகை, தாமிரபரணி நதிகளில் நதி சுற்றுலா, தூத்துக்குடி, திருநெல்வேலி, விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலம், சூப்பர் எல்னினோ பாதிப்பை சமாளிக்க நடவடிக்கை என பல துறைகளில் அறிவிப்புகளை தாவேகா அறிவித்துள்ளது. ஆனால் மாணவர்களுக்கான சைக்கிள் திட்டம், மடிக்கணினி திட்டம், வீடு கட்டும் திட்டங்கள் ஆகியவை ஏற்கனவே அமலில் இருப்பதை குறிப்பிட்டு இதை ரீமேக் வெர்ஷன் பட்ஜெட் என முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். மேலும் பிளாஸ்டாக இருக்கும் என எதிர்பார்த்த பட்ஜெட் வேஸ்ட் ஆகி இருப்பதாக கடுமையாக சாடியிருக்கிறார். குறிப்பாக பெயர் மாற்றம் தான் தாவேகா சொன்ன மாற்றமா என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்.
13: இந்த பட்ஜெட் பத்தி பாத்தீங்கன்னா எங்களுடைய திராவிட மாடல் அரசு எங்களுடைய தலைவர் கடந்த ஆட்சியில என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்களோ அதற்கு மேலாம் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கிறாங்க. ஆட்சிக்கு வரும்போது மாற்றம் மாற்றம் அப்படின்வாங்க. இப்போ என்ன மாற்றம் கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் பேர் மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க, அனைத்து திட்டங்களையும் பேரை மாற்றிருக்கிறாங்க.
10: இது தவிர கர்ப்பிணி பெண்களுக்கு தாய் கேர் மையங்கள், திருமணமாகும் பெண்களுக்கு 8 கிராம் தங்க நாணயம் மற்றும் ஒரு பட்டுப்புடவை, ஏழை பெண்கள், விதவைகள், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளி பெண்களை மேம்படுத்த வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் ஆகியவை அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆனால் கல்வியில் பெண்களை மேம்படுத்துவது என்பதை கடந்து சில பிற்போக்கான திட்டங்களும் அறிவிக்கப்பட்டிருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் விமர்சிக்கின்றனர்.
14: தங்க கொடுப்போம்னா எல்லாம் ஒரு பிற்போக்கான, அதாவது நீங்க டௌரியே நியாயப்படுத்துறீங்க என்றும் அப்ப அந்த மாதிரி நம்ம மோசமான விஷயங்கள் இருக்கு. அந்த மறுபக்கம் சென்டிமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஜனங்க ஆஹா பரவாயில்லையே
10: இதை கடந்து பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட ₹2,500 மகளிர் உரிமை தொகை, வேலையில்லா இளைஞர்களுக்கு ₹4,000, ஆண்டுக்கு 6 இலவச சிலிண்டர், முழு பயிர்க்கடன் தள்ளுபடி என முக்கிய வாக்குறுதிகள் குறித்து அறிவிப்பு வெளியாகாமல் போயிருப்பது பலருக்கும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.
7: எந்த ஒரு திட்டமுமே முழுமையாக இடம்பெறவில்லை, புதிய திட்டங்கள் எதுவுமே இடம்பெறவில்லை. தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றல.
10: கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் தமிழகத்தின் கடன் சுமை அதிகரித்திருப்பதால் புதிய திட்டங்களுக்கான நிதி ஆதாரம் குறைவாக இருப்பதாகவும் அதை சரி செய்ய குறைந்தது 2 ஆண்டுகள் தேவை என அமைச்சர் மரிய வில்சன் திட்டவட்டமாக கூறியுள்ளார்.
11: பல்வேறு நிதிநிலை குறியீடுகளில் தமிழ்நாடு மற்ற இணை மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் பின்தங்கிய நிலையே உள்ளது.
0: சரி நேர்களே, இத்துடன் இன்றைய எமது 3000 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய எமது 3000 தமிழ் ஓசை நிகழ்ச்சிகளை தனது சேவையினூடாக ஒளிபரப்பிய உலகத் தமிழரின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத் தமிழ் வானொலிக்கும், நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்ச்சி தரப்பில் உதவிய வண்ணை ஊரானுடன் தயவு செய்து இந்த இக்கட்டான காலகட்டத்தில் உங்களுக்கு அரசாங்க மருத்துவ அதிகாரிகளினால் வழங்கப்படும் ஆலோசனைகளுக்கு ஏற்ப பாதுகாப்பாக இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, நேர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு மாலை பொழுது உங்களை வான் அலைகளில் சந்திக்கும் வரை நேர்களுக்கு இரவு வந்தனத்தை தெரிவித்துக் கொண்டு, என்றும் தமிழீழ தேசிய நினைவுடன் விடைபெறுவது உங்களின் நண்பர் ரம்.